i dore ni mabie irite ligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு.